விண்ணாமோ இந்தயுன்னிக்கமே காணோபுன் பட்டு கர்மசக்திக்கு நமஸ்காரம் புகாவிஞ்சி.